நிவான குர்ஆன் பச்சை மக்கல்ல yangini mak tunjol maya kanjolu yangini